0: செரண்டிப் கிரீன் பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட்.
1: மெல்வா பாக்ஸ் பார்வல நாம கணக்கன மிம்ம கஹல தியன நிசா விஸ்வாசேன் கர்ண புலுவா ரவட்டன்னத் பே
2: மெல்வாய்க லங்காவே இக AAT நவசிஷ்‍ய ஆபதிஞ்சிய சந்தாவன சீட்ட 20க வட்டம சாய்தவ ஜூனி 30 வனதினட பெரலி ஆபதிஞ்சி வண்ண அடுவைசின் ஒபே விருத்திய சிஹ்னே ஜெய கண்ண அமதன்ன 0112 559 669.
3: මෙම ගීතය ඔබ වෙත ගෙනෙන්නේ
4: රක්ෂණ ඉතිහාසයේ අලුත්ම පෙරළිය වයස 80 ආරම්භ කළ හැකි ලංකාවේ ප්‍රථම සහ එකම ජීවිත රක්ෂණය ජන ශක්ති ලයිව් 80 ඕකේ අදම කතා කරන්න 0112 536 636.

0: Ferrandi Green Plantation Private Limited.
1: Wake up.
2: Sattu Hormones Alpha Studio.
3: தவசட்டும் உனக்கிறன விட்டமின்ஸ் அல்ஃபா ஸ்டுடியோ
2: யஸ் யஸ் எனர்ஜி மார்னிங் வைப் எகத் எக்க தவசம சுப கரகான்ன
3: ரட்டேம் தருவான்கி தக்ஷதா எக்க சத்துடின் தவச பட்டான்
4: கான்ன
2: சத்திய தவச் வல உனே ஹாயட அல்ஃபா ஸ்டுடியோ வித் கசுனி அண்ட் லேஹான்சா வாட்ஸ்அப் பிந்துவை ஹத்சியே கொலாய் அனுப்பாய் அனுப்பாய் அனுப்பா நெட் எஃப்எம் ஃபேஸ்புக் லைவ்
5: ඔබ වෙත ගෙන එන්නේ
6: හොඳම මිලට ක්වොලිටි 100%ක වාසියක් TikTok YouTube Facebook WhatsApp ඇතුළු app 9කට non-stop data 40GB extra data unlimited calls SMS 1000ක් රුපියල් 1598කට Mobitel 1598
7: සුබ දහවලක වෙලාව දවල් 12යි

சரவணன் சார் அவர்களே, தப்பா எடுத்துக்க கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

0: Kinder Handava Vibashi.
1: சதிகாய் வினாடி ஹயாய் விலம அப்பிலகி கிந்தர ஹந்தாவான திவினி பயாய் மே பயடாத் கால்கல் வாட்ஸ்அப்பிக்கு சட்டக்கிட்டு செட்டுல ஒய் ஒரு விதேகிங் இதை நுக்கும் லட்டமா சிந்துகிட்டு காட்டிய டெடிக்கேட் கரண்ணு புலுவடி ஹரி மென்ன மே காட்டிய வேகத்து கிடகான் ஒனி மாட்டு கால் கல்ல சிந்து அக்கில்லவு காட்டி பொருளந்தி குசுமாவதியாம் அனே திக்கோ திக்கா காதிரி நோவைக்குத்து கிடகானோ அப்பி கவி கொல்லவாய் தரங்க கெல்லவாய் இவகே மே ஆகி தூவாய் இக்குத்து கிடகான்னு கேளுக்கேனோ அக்கோட்டுவோம் அம்மா திக்கோ திக்கா ஆதரை இகாவிட்டு ஜாயலாரன் என் புக் ஷாப்பிக்கு மகே ஐடாக்கா குவைட் மஞ்ச நாயக் ஐயா தெக்க வைக்கிறது கிடைக்கா பிசினஸ் சரு வின்னோ நீ ஜாய வின்னோ நீ திங்க ஹரியா இகாவிட்டு வாட்ஸ்அப்புக்கு பார்த்துட்டு அண்ணோனி ஹாய் ஆதரணிய பாஷி நங்கி சுபதாரா பிரியாணி கடையே பியங்கா அக்கா மட்டும் லிவ்வா கேவல ஆதரே ஆதரே பலன்னும் மெனிக்கே கேல கேனோ திக்கவா திக்கவா திக்கா ஆதரே ஃபேமிலிக்கு ஒக்கோம திக்கம தாகாம பிளாஸ்டிக்ல தின சிந்து சேரும் முட்டிக்கு மகான் ஹாய் ரோசமாலி குட் ஆஃப்டர்நூன் தவசாக் பாயினோ தவசாக் வாயினோ ஹபாய் திங் லோகே பெரோனா மே சுந்தரி என்னவா தவாலிக்க வேண்டி ஏக்கனவா தன்னுவே காட்டுவார் அசனி பிக்கிட்ட அரண்ணு கேள கேளு தினோ கெல்லே அக்குரசி ஆஷு ஆதரிங்க அவை அம்மாவை மல்லிவாய் கட்டியமே எகுத்து கிடைக்காங்க ஹனது சத்துட்டமோ நெந்தவோ ஹகினி இன்னே பீல்லவத்தி நவவினி பட்டுமகே அச்சினி ஃபெர்னாண்டோ துபாய் வல வடிக்கிறனோ மகே ஐயா அச்சில ஃபெர்னாண்டோகே பர்த்டே காது நெந்த கேன மாமா கவுதி கேல தமை மம்மி பலாகினே அது ஐயா லங்காவே நத்தி எக்கம அவருத்த மே அவருத்த யாட்ட சுபம சுப உபாந்தினாக்கு வென்னி கேல பிரார்த்தனா கிரகே சிந்து ஒகிட்டு கட்டி விதாகினே அன்ன கேல கேனோ அம்மா சாந்தினி தாத்தலால் வகேமோ விலாச்சி பிரியாந்த மாம சன்சலா நிசன்சலா தினுலே தினுக்கர் ரேடு பூஞ்சி ஜோட் பாபா பண்டார வில அஜித் மாமு மீ கட்டியோ மமிஷ்கரா கேல கேனோ எத்தனே வேணு வேணு ரட்டவல்லுட்டு கிகில்லா ஆதரே கிரண கட்டியகிங் ஆத்வலா எல்லாம் இன்னும் முன்னா கிரணும் அது எக்கத்து வீடியோ கால்ஸ் எமதாங்க அனுப்புலோன்னு சாஹிமாய் எஹம நத்தாங்க பொடி கால் எக்காக்கு இல்லை எஹம பாலனும் வேறேன்னா லங்க பார்த்து நத்தியும்னா மிக கொச்சர ஹித்தட அமாரோட்ட தனினோ அதனே இது நேனிசா அப்ப பிரார்த்தனா கிரமோ ஒயாகி ஐயாட்ட அச்சில ஃபுனாந்துட்டு யாகி ஹீனோ கோம ஹபா கிரகின லங்காவட்ட இக்மன்ட்டு வேண்டல வென்னு கேல அரே இசர வகேம பவுலாக்கு திட்ட எக்கிட்ட இன்ன காலையாக்கு தான் வென்னு கேல ஆதரின் அப்ப விஷ்கரமோ இன்னும் அல்லசன விஷயக்காக தேன்ன ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஆச்சில அகே ஹிதே தென்ன சித்தும் பத்தும் பலாபுரத்து ஒக்கும் இஷ்ட வேண சுபோம சுபோ பாந்தினியாக்கு என்ன நீதோ கிரீரோகி சுவல வென்னு கேலம மாதிரின் விஷ்கரணம் கம்பல பிரியதர்ஷினி அக்கா சும தகவலாக் பாஷி கேளுக்கேனோ ஆதரே அனே ஆதரி நோவ திக்கு துக்கிறகானோ துரு ரட்டக மா ஹிட்டியாத் எக்க வினக்கங் பலங் இன்னே கிந்தர ஹந்தேவஹன்னை ஹம்ம ஹவசக்கமும் மதாக்கு இன்னே பாஷி ஒபே ஹண்ட ரெல்லக் வகே கலாகினேந்தி தனிவெலா திபுனு ஹிதா திக்கின் டிக்க நிவேனோ தக்கல நேதி ரூபியா குணாட எஹினாவ ஹிதே குணக லசனு மதக்கியாக்குவேனோ ரேடியோ கேங்கினே உனுசும் கதா விலாஷய துர அஹசத் லங்கட்ட கேன் அரகினேனுவா வகே தனினோ சமஹர ஹண்டவால் துரிங் அஹிதி ஹித லங்கட்ட வேனோ ஒயாகே ஹண்டா தேவாகே ஹித புறாம இன்னுவல துரு ராட்டுக ஹிட்டியாத் மே ஹிதே எக்கம பெத்துமத் எக்க வித்தி கிந்தர ஹந்தாவே நோகே ஹினாவான் எக்க வினக்கம் பலம் ஹிட்டி ஒயா எனக்கம் மெனிக்கே சிந்து அஹன்னம் நிமே ஒய ஹினாவா ஹகினே இன்ன குவேற்றலும் அகே அச்சினி அக்கா அண்டே கோலம் போலே திக்கா காதரை

நித் எஃப்எம் ஸ்பிரிட் மண்டபில் ஆரண்யவாசீவ சில் குணதம் புரண பாவனானுயோகீவ வெடவசன ஆர்ய மகா சங்கரத்னே சகபாகித்வேன் சச்சாயனா கரண மே மகா பிரித் தேசனாவே அனுஹசின் ஒபட சிதக் சாந்தியக் உதாவேவா.